0: வந்தாச்சே
1: சூப்பர் மச்சி
0: தந்தாச்சே தந்தாச்சே எங்க வீட்டு தங்க சிறையவும் கையில தந்தாச்சே
1: சூப்பர் மச்சி